கிறிஸ்துவர்களே, நீங்கள் இணைந்திருப்பது கிருபை வானொலியினூடாக. உங்கள் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி கிருபை@gmail.com, கிருபை@yahoo.com இணைந்து

0: Лидо – это голос. Иногда тихий, иногда неудобный. Это голос, который появляется, когда человек долго молчал. Нидо – это там, где тебя выслушают, поймут и не осудят. Нидо – с психологом Нигиной Мамаджановой.
1: Здравствуйте, дорогие слушатели программы «Нидо». Сегодня хочу поговорить на тему, о которой постоянно спорят родители. Нужно ли с детьми делать уроки? И что делать, когда ребенок отказывается?
0: «Нидо» с психологом Нигиной Мамаджановой.
1: Ну что, дорогие родители, началось уроки и связанные с ними слезы, истерики и манипуляции. Каждый вечер во многих семьях происходит одна и та же сцена. Родители говорят: «Садись делать уроки», а ребенок отвечает: «Не хочу», и начинается настоящая домашняя битва. Так нужно ли делать уроки вместе с детьми? Ответ психологов простой: вместе – да, вместо ребенка – нет. Главная задача родителей – не стать вторым учителем, а научить ребенка быть самостоятельным. Если мама или папа каждый день сидят рядом, подсказывают каждое слово, исправляют каждую ошибку и фактически делают задания за ребенка, он быстро привыкает, что ответственность лежит не на нем, а на взрослых. Но и полностью оставлять ребенка один на один с учебой тоже не стоит, особенно в младших классах. Лучше быть рядом как помощник.
2: வணக்கம். நேரம் காலை 7 மணி. சக்தி FM நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் துரைசாமி லட்சுமணன், செய்திகளுக்காக நான் கமலேந்திரன் நிராக்ஷன்.
3: தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருட்களுக்கு 50% வரை விலை கழிவு. இன்றே கொட்டகேனா விண்ணப்பத்தை மற்றும் ஹாட்டன் ஜூசி கிளைகளுக்கு நாடுங்கள். ஜூசி தி க்ளோத்திங் ஸ்டோர்,
4: தெற்காசியாவின் மிக பிரம்மாண்ட பாதணிகள் கண்காட்சி, கே பிளஸ் கொழும்பு சர்வதேச பாதணிகள் விற்பனை நிலையத்தில் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை கொழும்பு சர்வதேச கண்காட்சி சம்மேளன நிலையத்தில்.
2: பொருளாதாரம் இயல்பு நிலையை அடைந்து வருகின்றது. வட்டி வீதங்களை அதிகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, மத்திய வங்கியின் ஆளுநர் தெரிவிப்பு. பொருளாதார நெருக்கடி காலப்பகுதியில் இடைநிறுத்தப்பட்ட அனைத்து வீதி அபிவிருத்தி திட்டங்களையும் மீள ஆரம்பிக்குமாறு ஜனாதிபதியினால் அதிகாரிகளுக்கு பணிப்புரை. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிக்கும் யோசனை தொடர்பில் ஜனாதிபதி மற்றும் சட்டத்தரணிகளின் சங்கத்தினருக்கிடையிலான சந்திப்பு இன்று. வறட்சியின் காரணமாக 3 மாவட்டங்களில் 39,000 மேற்பட்டோர் பாதிப்பு. கொலம்பியாவில் ஏற்பட்ட நில அதிர்வில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 250 கடந்தது. 2,700 பேரை காணவில்லை.
0: தலைப்புச் செய்திகள்.
3: பள்ளி பருவத்திலேயே யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தம்ப்டன் UK டிகிரியை யுனிஸ்டமில் தொடங்குங்கள். மேலும் தகவல்களுக்கு 076-828-7007. யுனிஸ்டம், எனேபிளிங் ட்ரீம்ஸ்.
0: உள்நாட்டு செய்திகள்
5: வழங்குவது சாப்ரோஜிக்ஸினால் அறிமுகப்படுத்தப்படும் பேசுக்கு சுமையாக தெரியாத விலையில் ஸ்டைலுக்கும் வேலைக்கும் ஏற்று 3 சக்கரத்தின் புதிய அலை அத்துல்.
2: இந்த வருடத்தில் தொடர்ந்தும் வட்டி வீதங்களை அதிகரிக்க வேண்டிய அவசியமில்லை என மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். ராய்ட்டர்ஸ் செய்தி சேவையுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இதனை கூறினார். 2.9 பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான சர்வதேச நாணய நிதிய வேலை திட்டத்தின் கீழ் பொருளாதாரம் இயல்பு நிலையை அடைந்து வருவதுடன் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தி பொருளாதார வளர்ச்சிக்கு இடையூறு ஏற்படாத வகையில் நாணய கொள்கையை பேணுவதே தமது நோக்கம் எனவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். ஈரான் போர் நிலைமை காரணமாக ஏற்பட்ட பணவீக்க அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதற்காக கடந்த மே மாதத்தில் மத்திய வங்கி வட்டி வீதங்களை 100 அடிப்படை புள்ளிகளினால் அதிகரித்திருந்ததுடன் இது 3 வருடங்களுக்கு மேலான காலப்பகுதியின் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட முதலாவது வட்டி வீத அதிகரிப்பாகும். பணவீக்கம் 7% வரை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்பட்டமையினால் எடுக்கப்பட்ட ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவே இந்த தீர்மானம் அமைந்ததாகவும் மத்திய வங்கியின் ஆளுநர் தெரிவித்தார். குறைந்த பணவீக்கமானது எதிர்கால பொருளாதார வளர்ச்சிக்கு அத்தியாவசியமான ஒரு நிபந்தனை எனவும் மத்திய வங்கியின் ஆளுநர் குறிப்பிட்டார். இந்த வருடத்தில் பொருளாதார வளர்ச்சியானது 4-5% முடைப்பட்ட மட்டத்தில் காணப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் நந்தலால் வீரசிங்க மேலும் தெரிவித்துள்ளார். கிராமிய வீதி அபிவிருத்தியின் போது மாவட்ட குழு கூட்டங்களில் சமர்ப்பிக்கப்படும் அவசர மக்கள் தேவைகளுக்கு முன்னுரிமை அளித்து அதற்கான பணிகளை நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நெடுஞ்சாலைகள் அமைச்சின் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். நெடுஞ்சாலைகள் அமைச்சு தொடர்பான 2027 வரவு செலவு திட்டத்திற்கு முந்தைய கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை கூறினார். பொருளாதார நெருக்கடி நிலைமை காரணமாக 2022 இடைநிறுத்தப்பட்ட அனைத்து வீதி அபிவிருத்தி திட்டங்களையும் மீள ஆரம்பிக்குமாறும் ஜனாதிபதி இதன்போது அதிகாரிகளுக்கு அறிவித்தார். அனைத்து வீதி அபிவிருத்தி பணிகளையும் உரிய காலத்தில் நிறைவு செய்து பொதுமக்களுக்கு செயற்திறனான போக்குவரத்து கட்டமைப்பை வழங்க வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி இதன்போது மேலும் வலியுறுத்தினார். மத்திய அதிவேக வீதியின் 4 கட்டத்தின் கீழ் முன்மொழியப்பட்டுள்ள குருநாகல் கலேவில மற்றும் ருவான்புர அதிவேக வீதியின் திட்டமிடல்கள் குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. மத்திய அதிவேக வீதியின் கடவத்து மீரிகம வரையிலான பகுதி மற்றும் துறைமுக நுழைவு வீதியின் நிர்மாணப் பணிகள் மத்திய அதிவேக வீதியின் 3 கட்டத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் பொதுவெகர கலகதிர வரையிலான பகுதி உள்ளிட்ட அதிவேக வீதி நிர்மாண திட்டங்களின் தற்போதைய நிலை மற்றும் முன்னேற்றம் குறித்தும் இங்கு விரிவாக மீளாய்வு செய்யப்பட்டதாகவும் ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் நெடுஞ்சாலைகளை பராமரிக்கும் வேலை திட்டம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டதுடன் வீதிகள் 10 ஒருமுறை புனரமைக்க வேண்டும் என்ற போதிலும் பல வீதிகள் 15 மேலாக புனரமைக்கப்படாத காரணத்தினால் அவற்றை புனர் நிர்மாணம் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் அமைச்சின் அதிகாரிகள் இங்கு சுட்டிக்காட்டினர். அவ்வாறு கடந்த 15 எந்தவிதமான புனரமைப்பு பணிகளும் மேற்கொள்ளப்படாத ஏ மற்றும் பி தரத்திலான 130 வீதிகள் உள்ளதாகவும் இதன்போது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதிக்கும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தினருக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று இன்று இடம்பெறவுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க விடுத்த அழைப்புக்கமைய இந்த கலந்துரையாடல் இன்று பிற்பகல் 1 இடம்பெறவுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பதற்கான திருத்தங்கள் தொடர்பில் இதன்போது கவனம் செலுத்தப்படவுள்ளது. வறட்சியின் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள 3 மாவட்டங்களில் 39,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த நிவாரண சேவைகள் மையம் தெரிவித்துள்ளது. அவர்களுக்கு தேவையான நீரை விநியோகிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அதன் மத்திய ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட உதவி செயலாளருமான பிரகீத் தனன்சூரிய குறிப்பிட்டார். வறட்சி நிலைமை காரணமாக தற்போது அனுராதபுரம், பொலநறுவை, முல்லைத்தீவு, கிளிநொச்சி உள்ளிட்ட பல மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆடி அமாவாசை விரதம் இன்று அனுஷ்டிக்கப்படுகின்றது. ஆடி அமாவாசை என்பது தமிழ் மாதமான ஆடி மாதத்தில் வரும் அமாவாசை திதியை குறிக்கின்றது. பிதர்கடன் செலுத்த உகந்த நாளாக இந்துக்களால் போற்றப்படுகின்ற ஆடி அமாவாசை நன்னாளில் இந்துக்கள் தமது பித்ருக்களின் ஆத்மசாந்தியின் பொருட்டு தர்ப்பணம் செய்கின்றனர். விரதமிருந்து புனித தீர்த்தங்களில் தீர்த்தமாடி அன்னர்களின் ஊடாக பிதர் தர்ப்பணம் செய்து அமரத்துவம் அடைந்த பித்ருக்களின் ஆத்மசாந்திக்காக இன்றைய தினத்தில் இந்துக்கள் பிரார்த்தனை செய்கின்றனர். இது தொடர்பில் சர்வதேச இந்து மத குறிப்பிடத்தின் பீடாதிபதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் தெளிவுபடுத்துகின்றார்.
6: 12/8/2026 புதன்கிழமை ஆடி அமாவாசை முன்னோர்களை வேண்டி பிரார்த்தித்து தர்ப்பணங்கள் செய்கின்ற சிறந்த நாள். தட்சிணாயனத்து அமாவாசை, ஆடி அமாவாசை பிதர்க்கடன்களுக்கு பிள்ளைகள் மறைந்த பெற்றோர்களை வேண்டி அந்த பிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் செய்வதற்கு மிக முக்கியமான காலம். அவ்வாறு இந்த ஆடி அமாவாசையிலே பெற்றோரை இழந்த பிள்ளைகள் விரதம் இருந்து பக்தியோடு சிரத்தையோடு தர்ப்பணங்கள் செய்து தானங்கள் கொடுத்து காக்கைக்கும் உணவளித்து வசதி குறைந்த ஏழைகளுக்கு நம்மால் முடிந்த உணவு கொடுக்கக்கூடியவர்கள் உணவுகளை கொடுத்தும், அதே போல அப்பா அம்மா வயசிலே உள்ள யாராவது வயதானவர்களுக்கு ஒரு வேஷ்டியோ ஒரு சேலையோ கொடுக்கக்கூடியவர்கள் அதனையும் கொடுத்து அவர் ஏழைகளுக்கு உணவுகள் கொடுத்து பிதர்களை வேண்டி பிரார்த்தனை செய்கின்ற பொழுது எல்லா சிறப்புகளும் எல்லா நன்மைகளும் கிடைக்கக்கூடியது. அந்த பிதர்களுடைய ஆசி நமக்கு கிடைக்கின்ற பொழுது வாழ்வில் சந்தோஷம் ஆனந்தம் அனைத்தும் ஏற்படும் என்ற நம்பிக்கையோடு கூடியதாகிய ஆடி அமாவாசையில் நாமும் மறைந்த பிதர்களை எண்ணி தர்ப்பணங்கள் செய்து தானங்கள் கொடுத்து இறை பிரார்த்தனை செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ சர்வதேச இந்து மத குரு பீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம்.
2: அவர் சர்வதேச இந்து மத குரு பீடத்தின் பீடாதிபதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்ப சிவசிவாச்சாரியார். ஆப்பிள் கையடக்கு தொலைபேசிகளை பயன்படுத்தும் நபர்களின் வாட்ஸ்அப் கணக்குகளை கைப்பற்றும் புதிய தாக்குதல் தொடர்பில் இலங்கை கணினி அவசர நடவடிக்கை பிரிவு தகவல்களை வெளிப்படுத்தியுள்ளது.
7: Рахами телефоны и дорая реклама. Чилуяк, чилуяк.
8: Танцы с нами. Азия плюс.